கண்டனே, வில்லாளி வீரனே, வீரமணி கண்டனே, எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு.